0: Center, 95.5. North, South, 95.6. 95.6. East, West, 98.2.
1: You are listening your RM3 Manoranjan Radio. Manoranjan Radio.
2: Your kind of music, all day, all night, right here on your one and only station.
0: தொண்ணூற்று நான்கு தொண்ணூற்று ஐந்து புள்ளி ஆறு தொண்ணூற்றி எட்டு புள்ளி இரண்டு RM3 வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 MHz 96.6 98.2 கேப்பம்பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேந்தி சேரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே நேரத்தில் இடை சேனல் உங்கள் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 21ஆம் தேதி. இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் தருவான்.

உங்களுக்கு தெரிந்தவாறே அடுத்த சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதன்றைக்கு தனித்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நன்னாள், உகண்ட நன்னாள். அன்றைக்கு வைகாசி திருநாள். எனவே இந்த வைகாசி திருநாளை முடித்து நமது நாட்டில் ஒரு சில திருக்கோள்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா சிறும் சிறப்புமாய் நடைபெறும். எனவே நம்முடைய பாதி நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமுருகனை போற்றும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நாம் அன்புடன் வழங்குகின்றோம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்றை, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றை, கோருமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றை, குன்றுருவர் வேல்வாங்கி நின்ற முகமொன்றை, மாறுபடு சூரரை வதித்த முகமொன்றை, வள்ளியே முடம்புணர வந்த முகமொன்றை, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அதிய ஆடியருணாச்சல அமர்ந்த பெருமாளே.

இந்த வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரம் நாள் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகப்பெருமான் அவதரித்ததாக கூறுகிறது. அதனால் வைகாசி விசாகம் முருக பக்தர்கள் மிகவும் சிறப்பான திருநாளாகும். வைகாசி விசாகத்தின் ஆன்மீக முக்கியத்துவம் முருகப்பெருமான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. அறிவு, தைரியம், வெற்றி ஆகியவற்றை அருளும் நாளாக நம்பப்படுகிறது. தீய எண்ணங்கள் மற்றும் தடைகள் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது.

அசுரர்களின் கொடுமை அதிகரித்த போது உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் சேர்ந்தன. பின்னர் 6 குழந்தைகளாக தோன்றிய அவற்றை கார்த்திகை

வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளை ஒன்றாக இணைத்த போது ஆறுமுகனாக முருப்பெருமான் அவதரித்து அறிந்த தெய்வீக நிகழ்வு நடந்தனால்தான் வைகாசி விசாகம் என்று நம்பப்படுகிறது.

திறந்தவாறே வரும் அடுத்த சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு தனித்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நன்னாள், உகந்த நன்னாள். அன்றைக்கு வைகாசி விசாகத் திருநாள். மேலும் இந்த வைகாசி விசாகத் திருநாளை முடித்து நமது நாட்டில் சில திருக்கோள்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். மேலும் இன்றைக்கு இந்த வைகாசி விசாக காவடி விருந்தாக தொடங்குகிறது. எனவே இந்த வைகாசி விசாக காவடி விருந்தினையொட்டி உங்களுக்காக நம்முடைய இன்றைய அதாவது பாடி நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமுருகனை போட்டும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாம் அன்புடன் வணங்குகின்றோம். முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும்தான். முருகப்பெருமானுக்கு உயிர ஞான சக்தி வேளாயினும் நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும் பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகப்பெருமான் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும்தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகப்பெருமானின் வேல் கருதப்படுகிறது.

முருகப்பெருமானுக்கே உரிய ஞானசக்தி வேலாயினும் வெல்லும் தன்மையுடையது வேல். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்ற பெயரும் உண்டு. வேல் உணர்த்துவது என்னவென்றால், வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடிப்பகுதி விலாசமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறது. வேலை போன்ற அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாக இருக்கும்.

0: இன்றைய காலை சிந்தனை மாமரம் நிரம்ப பூக்கிறது ஆனால் அவ்வளவுமா படங்களாகின்றன வாழ்க்கை மரமும் அப்படித்தான் அதில் ஆசை பூக்கள் நிரம்ப பூக்கின்றன ஆனால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதில்லை உங்கள் விருப்பமான ஆர் எம் ஃபி வானொலி உங்கள் விருப்பமான தேதி சேரங்கம் அதிகாலை தோறும்களுக்காக உங்களை முழக்க உங்களை சபையினம் 8 மணி வரை இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 21ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள் அப்படின் மார்னிங் வண்டர்ஃபுல் டே
1: with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

அவன் வழக்கமாக இந்த அதிகாலையில் எமது ஆரன் ஃப்ரீ வானொலியில் வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், இன்று ஒரு புதிய நாள். இந்த இனிய வியாழக்கிழமை காலையில் உங்கள் மனசை புத்துணர்ச்சியுடன் எழுப்பி வருது உங்கள் செல்ல ஆரன் ஃப்ரீ வானொலி. மேலும் இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்புகள். அடுத்த நாள் சிரிப்போடும் உற்சாகத்தோடும் இந்த நாளை நாம் ஆரம்பிக்கின்றோம் அல்லவா?

அம்மா, இன்றைய காலையில் காலை காஃபி உங்கள் கையில் இருக்கட்டும், முகத்தில் புன்னகை இருக்கட்டும், இதயத்தில் நம்பிக்கை நிரம்பி இருக்கட்டும். மேலும் இந்த காலை வேலைக்கு, இந்த காலையில் வேலைக்கு போகிறவர்களுக்கும், படிக்க தயார்கள் மாணவர்களுக்கும், மேலும் வீட்டில் இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் இதனால் வெற்றிகரமாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 21ஆம் தேதி அடுத்த உடனே நாம் புனாக்கே ஊரை சேர்ந்த திருமதி சுந்தரி திரு வாசன் வீரச்சாமி அவர்களுடைய திருமண நிறைவினாவற்றி நாம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் விசை அருமை அம்மா மணி அத்தை சரோஜ் சார்வின் செந்தில் சஞ்சயதுத்மா ஊரைச் சேர்ந்த சிவானி நீதன் சேவையன் அந்தன் சச்சுடா அந்த யசோதா மோகன் யோகினி வீரச்சாமி வீரன் நல்லோ செங்கன் சம்பன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் நியூகோவ் ஊரைச் சேர்ந்த அமைதி கோவிந்தராமன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வருகின்ற மேலும் அல்லவி மேலும் த்ரிவாசன் அல்லவி அவர் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வருகின்ற மேலும் கெவின் அப்பவேல் மேலும் அம்மா செல்வி அகிலன் அம்மா வாணி கமலா முத்துசாமி த்ரிவாசன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் லிஸ்காலியை ஊரைச் சேர்ந்த கமலா தேவி ஜெஸ்ஸினி ராஜு ஆதவன் ருதேசன் அத்தி நாயகி கௌஜாபூரைச் சேர்ந்த தணிகை பரம்மா ஆகியோருக்கும் நாம் அன்புடன் விளங்குகின்றோம். அடுத்த படனே நாம் காம்பே ஊரைச் சேர்ந்த தாரிணி முத்துசாமியின் பிறந்தாட்டி நாம் அன்புடன் விளங்குகின்றோம். அம்மா வனேசா அப்ப நந்தா அம்மாய் அசோதா அப்பாய் சீதை தாத்தா விஷ்ணு அக்கா கோமதி கோமகள் மோகனம் செல்வி பிரிசிலா சித்தப்பா ரூபன் தஞ்சாப்பன் முத்துசுவாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் சேசுலியதுத்ம ஊரைச் சேர்ந்த திரு கெவின் ஆறுமுகம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி விம்மி மேலும் சாவினம் தெய்வம்

அம்மா அப்பா மேலும் ரஜேஷ் கெவினா தெய்வின் சவீஷ் ரஞ்சனி வந்தினா சந்திரன் நெல்லா மேலும் விதேசன் ஏஷா கேசவி ஜோதினி ஆறுமுகம் முன்னுஸ்வாமி கோயிரியா கொடுத்தார்கள் ஆகியோரின் சார்பினுட்டுகளை கோருகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நான் பூபாலம் ஏபக் ஊரை சேர்ந்த அருணன் முருகன் நாயக்கன் அடகன் சரவணன் ஆறுமுகம் பிச்சன் மேலும் புவானோ மேபர்க் ஸ்ரீ விநாயக சீலாமன் திருக்குள் சங்கத்தார்கள் ஆகியிருக்கும் அம்புடன் நாம் வணங்குகின்றோம்.

மொகசூரை சேர்ந்த ரோபன் தனது பிறந்தாட்டின மண்புடன் வடகிகிறேன். மேலும் ஜீவன் கப்பன் தனது பிறந்தாட்டின மண்புடன் வடகிகிறேன். மேலும் ருடிஷ் தேசிகன், இலானா வாசன், மாயவன், ஜென்சன், ஜோவன், வினோத பத்மினி ஆகியோரின் சார்பில் மட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களை சிரிப்பை மறக்காதீங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க. இழந்த எந்த சூழ்நிலையும் நீங்கள் பாசிட்டிவ் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் நல்ல செய்திகளும் கொண்டு வரட்டும். இப்பொழுது நாம் உங்கள் விருப்பமான நிகழ்ச்சி நேரத்துக்கு வருகின்றோம். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.